பஞ்சமியா பண்ணிய பண்மங்கள்யா பண்முவா பண் பாலிய பண் ஹுவ பந்தா பண்டோ ஹி பாண்ட உபஜ பண்ட பான கோயே ஜித் முக சதா சல்லாஹிய பாக்கா ரத்தீச நானக்தே.